தவிதோரும் குஜி அண்ணா பாத்தம்மா தவிதோரின் வாந்து பாத்தி சவாஞ்சு வாந்து அப்பாவின் மனு சவாஞ்சா ஆபு கர்வாஞ்சி சவிதோரி நம்புரமா கர்வாஞ்சி சவிதோரின் கே கே கர்வாஞ்சி சவிதோரின் சதிக்கு கருங்கி சவிதோரின்னோ குஜி அண்ணன் சவிதோரின்னோ குஜிக்கு நரமி சவிதோரின்னோய் புலித கம்மா நானிய சவாய் அம்புடுமா ஜனுக்கு மணிய சவாஜிண்டா போத்திலாம் சவிதோரின்னோ நீ ஆபோ பக்கரிய சவிதோரின்னோ தக்க மன மனநிய சவாஜிண்டா தக்க மன மனநே சவாஜி வாங்க பாத்தியே மனுவே சவாஜி வாங்க அப்பாவே மனுவே சவாஜி வாங்க மதுவே சவிதோரின் அப்பா கெதுன சவிதோரி கோரமாடி கெதுன சவிதோரின் கரிய சவிதோரி குரெல்லாம் சவிதோரி சவெல்லாம் வாழம் சவிதோரிந்தா தக்க மன மனநே சவாஞ்சி கம்புத்து மன மனநே சவாஞ்சி எர்ம மனும் வரணே சவா உசு மன்னலி சவிதோரின் தக்க மன மனநே சவாஞ்சி கயாம உயஞ்ச சிங்கும் வசவா புருக்கில உயஞ்ச சிங்கும் வசவாஞ்சி அஜா ஐசாவி மனு சவாஜிங்க கொண்டு தக்க மனநே சவா கொண்டு வாமா புல்லா சலாரி மசவாஜிங்க தக்க மன மனநே சவாஞ்சி யோரம் மனும் பரணோயே சவாஞ்சி யோரம் சின்ன சங்கோயே சவாய் தைக்கந்த மனும் பரணியே சவாய் யுரம் சுகாம மனோயே சவாஜிண்டா பக்கோ அல்லாஜி சவிதோரிண்டா யுரம் மனும் பரணியே சவாஞ்சி அல்லாஜி யுரம் சவிதோரிண்டோ.